இந்திரான் என்று பாலான் பாபா ரங்கான் ரங்க காலான் காலான் பூதியங்கா பாப்பா அங்கத் மெத்தைய பார் குன்கன் உதார் முன்கன் பிரணாம் நேர் பயணி காமாத் துத் பிரச்சன் மெத்கத்தையா கண்டு ஆலிசியா கர்மா திருஷ்யா தர்ம சர்ப பிரணாடியா அண்டண்டு பாடியா சாச்சரி சாந்து துவை பிரசாத் கோவிந்தே முகந்தே உதாரே அப்பாரே ஹரியங் கரியங் நிர்நாமே அக்காமே புஜங் பிரயாத் சாந்து